போதில் குருமுக்கு போதில் தருணா பட்ட பாகனாவும் பைய குருமத்து ஷப்